தல அத்தி நப்புரு சத்து லே உர நான் நப்புரு சத்து விச தல அத்தி நப்புரு சத்து லே உர நான் நப்புரு சத்து நோய குத் லெட போக்கரனா கம்ம கட்ட நத்தி நப்புரு சத்து நோய குத் லெட போக்கர